438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆடி திங்கள் 17 ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 2 ஆம் தேதி.

ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலாவரும்.

குறளமுதம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள் அறம் சிறப்பையும் செல்வத்தையும் வழங்கும். ஆதலால் உயிர்களுக்கு அறத்தை விட நன்மை பயப்பது வேறென்ன இருக்கிறது? மீண்டும் குறள் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் உவங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. குறள் எண் 31 அதிகாரம் அறன் வலியுறுத்தல்.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சீரற்ற வானிலையின் காரணமாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும், கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் வரும் 5ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. பினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி பம்புகா நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் மற்றும் லாங்கலேண்ட் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி பாரட்டா நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஹட்பே நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஸ்ட்ரெய்டெயிலே நாளை முற்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ரணிச்சங்கா நாளை முற்பகல் 11:30 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணி லட்சுமி நாளை பிற்பகல் 2:30 சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஜாலிபாய் நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை மற்றும் தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து விவரம் கேட்டீர்கள். நேயர்களே, உலக தாய்ப்பால் வாரம் 2026 ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இவ்வாண்டின் கருப்பொருள் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் எ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப் ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ், அதாவது வாழ்க்கையின் நிலையான நீடித்த தொடக்கத்திற்கு தாய்ப்பால் ஊட்டுதல், எது நன்றாக செயல்படுகிறதோ அதை வலுப்படுத்துங்கள் என்பதாகும். இது உலக தாய்ப்பால் வாரத்தின் முக்கிய முழக்கமாகும். வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு பிறந்த முதல் 6 மாதத்திற்கு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அதன் பிறகு உகந்த வளர்ச்சிக்காக 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலும் தாய்ப்பாலுடன் துணை உணவுகளையும் சேர்த்து தொடர்ந்து கொடுக்க வேண்டும். உலகெங்கிலும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதால் ஏற்படும் உடல்நல நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், தாய்மார்களை தாய்ப்பால் ஊட்ட ஊக்குவித்தல் மற்றும் தாய்ப்பால் ஊட்டுவதற்கு உகந்த சூழல்களை உருவாக்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. தாய்ப்பால் கொடுப்பது குழந்தைக்கு சிறந்த ஊட்டச்சத்தை வழங்குகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது, நோய் தொற்று அபாயத்தை குறைக்கிறது மற்றும்

மூளை வளர்ச்சிக்கு உதவுகிறது. தாய்ப்பால் கொடுப்பது பிரசவத்திற்கு பிறகு தாய்மார்கள் விரைவாக குணமடைய உதவுகிறது. ஒரு குழந்தையின் வாழ்நாள் முழுவதற்குமான வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் ஆரம்பகால ஊட்டச்சத்து மிக முக்கியமானது. மேலும் தாய்ப்பால் ஊட்டுதலுக்கு ஈடு எதுவும் இல்லை. சரியான விகிதத்தில் அனைத்து முக்கிய ஊட்டச்சத்துகளும் இருப்பதால் தாய்ப்பால் குழந்தைக்கு சிறந்த முதல் உணவாகும். இது குழந்தைகளை பல்வேறு தொற்று, ஒவ்வாமை மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. தாய்ப்பால் சரியான வெப்பநிலை செரிமானத்தை எளிதாக்குகிறது. தாய்க்கும் குழந்தைக்கும் உடனான உணர்வு பூர்வமான பிணைப்பை வலுப்படுத்துகிறது. தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் பச்சிளம் குழந்தைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்க முடியும்.

நேயர்களே, தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத பழைய திரையிசை பாடல்களின் தொகுப்பினை கேட்போம்.

கண்ணியரை கண்டு மனம் பொங்கிய கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவாக மனம் வீசும் பெண்மை, வளைந்து நெளியும் பாதை போன்ற மங்கையின் கூந்தல். இசைஞானி இளையராஜாவின் இனிமையான இசையில் இயேசுதாஸ் குரல் கொடுக்க அதற்கு வாயசைக்கும் காரோட்டும் சரத்பாபு. அவரை ரசிக்கும் அழகு மிகுந்த ராஜகுமாரிகள் சோபா, ஜெயலட்சுமி, பெண்ணை ரசிக்க காட்சி தந்த இயக்குனர் மகேந்திரன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் முள்ளும் மலரும் பாடலை கேளுங்கள் நேயர்களே.

பல நூறு ராகங்கள் இருந்தாலும் பெண்மை போக்கும் அந்த 16. பெண்மைதான் பாட சுகமான ராகமாக கற்பனை சொன்ன கவிஞர். உலகையாளும் உமையாளின் பெண்மை கூட சுகமான ராகமாக பாடுபவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். பெண்மைக்குரிய இயல்பாக கூந்தலின் பின்னலை பிரித்தெடுக்கிறார். என்னமாய் குழைகிறது எஸ்பிபியின் குரல். எம்எஸ்வியின் இசை பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தில்லுமுல்லு. கவியரசு கண்ணதாசன் பெண்மை. இசைஞானி இளையராஜாவின்

நேயர்களே, ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரையிசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது நிலைய நேரப்படி மாலை 5:17 நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் நேயர்களே.

இசைஞானி இளையராஜாவின் கைவண்ணம். ஸ்ரீதேவி ரஜினியின் நடிப்பில் வெற்றி பெற்ற படம் தர்மயுத்தம். இளையராஜாவின் பாடல்கள் இசையனைத்தும் அருமை. இன்னும் பல வருடங்கள் கழித்து கேட்டாலும் இனிமையான பாடல்களில் மறக்க முடியாத பாடல் இது. பாடலை கேட்டு மயங்காதவர் இல்லை. மலேசியா வாசுதேவன் மற்றும் ஜானகி இருவரும் சேர்ந்து பாடிய பாடல்களில் இதுவும் ஒன்று. காதல் வானில் சிறகடிக்கும் காதல் பறவைகள், மனதை மயக்கும் தந்திரம் தெரிந்த பாடலாசிரியர் எம்ஜி வல்லவன். இதோ உங்களுக்காக.

நிகழ்ச்சியின் இறுதியாக ஒழிப்பது காலம் கடந்தாலும் இன்னும் இளமை மாறாமல் இருக்கும் பாடல்களில் இதுவும் அற்புதமான பாடல். இன்னும் பல நூறு வருடங்களாயினும் சாகா வரம் பெற்று ஐயா MSV அவர்களின் இசையில் உருவான பாடல்களில் இந்த குறிஞ்சி மலரும் ஒன்று. தாய்வழி சொந்தம் ஆயிரம் இருந்தாலும் தலைவனின் அன்பில் விளைவதுதானே உறவென்னும் சாம்ராஜ்யம். வாலியின் வரிகளில் வசியமடைந்தேன், ஜேசுதாஸ் குரலில் சிந்தை குளிர்ந்தேன், ஜானகி குரலில் ஜாலம் கண்டேன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டாக்டர் சிவா.

நேயர்கள், இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரைசை பாடல்களை கேட்டீர்கள். வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கும் பல உறவுகளில் இறைவன் நமக்கு தரும் மிக அழகான பரிசு நட்பு மட்டுமே. இரத்த உறவு இல்லை என்றாலும் நம் இரகசியங்களை காப்பதிலும் இன்ப துன்பங்களில் உடன் நிற்பதிலும் நண்பர்களுக்கு எப்பொழுதுமே முதலிடம் உண்டு. ஐக்கிய நாடுகள் சார்பில் ஜூலை 30 சர்வதேச நண்பர்கள் தினம் கொண்டாடும் நிலையில், இந்தியா உட்பட பல நாடுகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலக நண்பர்கள் தினமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நண்பர்கள் அனைவருக்கும் உலக நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள்.

நேயர்களே, முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது மூடத்தனம் என்ற சிந்தனை வரிகளுடன் நாளைய துள்ளும் இசைவு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.